கோகிலே நம்மூர யுவராணி கல்யாண வந்தே வரன்யாரு கொத்தே நீ கோகிலே சுப கோரி ஹாடோ நபா கோகிலே மாங்கல்யதிந்த நண்டாதரு மாங்கல்யதிந்த நண்டாதரு மனசேரே மதுவேனி சுகவெந்தரு நம்மூர யுவராணி கல்யாண வந்தே வரன்யாரு கொத்தே நீ கோகிலே ಒಳ್ಳೆ ದಿನ ಗಳಿಗೆಯ ಕೂಡಿಸಿ ತೆಂಗು ಬಾಳೆ ಚಪ್ಪರವ ಹಾಕಿಸಿ ನೂರಾರು ಮನೆಗೋಗಿ ಶುಭ